0: நீங்கள் இங்கே இருங்கோ, நீங்கள் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை, உங்களுக்கும் ஒரு தீமையும் நடக்காது. Нингал
1: эподу
0: фонингал энрал тирымби варвари гела.
1: И вам никто ничего плохого не сделает. Но если вы уйдете, то больше не будет возможности вернуться назад.
2: Bleiben Sie hier. Sie haben niemand etwas getan. Man wird Ihnen auch nichts tun. Aber wenn Sie fortgehen, wird es nicht möglich sein, zurückzukommen.